தொடர்ந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய சிவகவி திரைப்படத்திலிருந்து.

மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான். பிள்ளை பேச மறுத்தான். தானிவை

புலரும் பொழுதில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி ராதா விஸ்வநாதன் குரலில் சாவித்ரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ். பிரதமந்திரி நரேந்திர

நேரம் காலை 6:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. அடுத்ததாக சாய் முரளி குரலில் பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. அடுத்ததாக வாணி ஜெயராம், ராஜ் சீதாராமன் குரலில் பாடல்.

6:50 தேனிசையின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக எஸ் எம் அபுல் பராகத் குரலில் பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. அத வார்த்தாக. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ஹ்யः நவதில்லியாம் ஸ்வநிவாசே 20-26 இத்யஸ்ய ராஷ்ட்ரமண்டல க்ரீடாயாஹ பதக விஜேத்ரிபிஹ ஸஹ மேலனம் க்ருதவான். சம்வாத சமயே பதக விஜேதாரஹ பிரதானமந்திரிணா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 அச்சவேரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை காணும், 9 அரங்க இசை. இதில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மலைபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. மலைபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாமவேதம் சண்முக சர்மா அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரை காணும், 12:40 மெல்லிசை, 11:10 இசை மலர். இதில் விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 3:00 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்க இசை, வி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், மதுரை கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் முன்னேற துணியலா, ஊக்கமளிக்கும் கதைகள், எஸ் தர்ஷினி வழங்கும் உரை, விண்ணை தாண்டி கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் பி சர்வேஷ், ஆர் சாருமதி, டி தீபாராணி, ஜோஷ்வா ஜபேஷ், ஃபெலிக்ஸ் ஆகியோர். தொடர்ந்து அக்னி சிறகுகள் கருத்தாய்வு வழங்குபவர் ஏ அபர்ணா. இவை யாவும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10. 7:45 திரை இசைப்பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சென்செட் சமீக்ஷா, 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை காணும். நேயர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி,
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம், நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7:15. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில் வரலாறு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.
2: மீதன்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவிவில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: வேட்டையாடு விளையாடு படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: Happy birthday to you.
2: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: நீயே பாருமா.
4: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
2: தேங்க்ஸ் பா.
5: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
3: இல்லம்மா, மத்த கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
6: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.
0: சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அன்று.
7: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: 9 வரை கேட்டு ரசிக்கலாம் இனிமையான திரு இசை பாடல்களை திரைகாணத்தில். முதலில் தம்பி படப்பாடல் பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:42:15. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஸ்டைல் படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: வல்லவன் படத்திற்காக சுனிதி சௌஹான் பாடிய பாடலை கேட்டோம்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
0: மீண்டும் திரையிசை பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: 9:00 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 5 கரத்தனை என்ற விருத்தம், அதனைத் தொடர்ந்து சலமேல என்ற பஞ்சகராக வர்ணம், ஆதி தாளம் விஞ்சுமுறி வரதராஜ ஐயங்கார் இயற்றியது.

நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, பேகட ராகம் ரூபக தாளம்

நேரம் இப்பொழுது 9:36. 7:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து என்னை காத்தருள்வது என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பதினோரு மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்கள் சுகமான ராகங்களில். முதலில் தாலாட்டு பாடவா படப்பாடல் பாடியிருப்பவர்கள் அருண்மொழி, எஸ் ஜானகி.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சுகமான ராகங்களில் அடுத்து ஊரு விட்டு ஊரு வந்து பட பாடல் பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ராஜா கைய வச்சா படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:52. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: கோயில் படத்திற்காக கார்த்திக் மகத்தி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 11:21:50 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

பித்தாமகன் படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகாணம். மீண்டும் திரைகாணம் நண்பகல் 12 மணிக்கு ஒலிக்கும். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இடம்பெறும். பங்கேற்று பயன்பெறுங்கள். தொலைபேசி எண் 044-298-6007. தொலைபேசி எண் மீண்டும் 044-298-6007.

0: செல்வ பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு.
0: செல்வ பொழிவு நீங்க பெற்றவர்களுக்கு இரு மனமுள்ள விலை மாதரும் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் உறவுகள் ஆகும். குறள் எண் 920 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலட்சுமி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அன்று. மாலை 5:00 அரங்கிசை. பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மதுரை கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம். இதில் முன்னேற துணியலாம், ஊக்கமளிக்கும் கதைகள். சொல்பவர் எஸ் தர்ஷினி. விண்ணை தாண்டி கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் பி சர்வேஷ், ஆர் சாருமதி, டி தீபா ராணி, ஜோஷ்வா ஜபேஸ், ஃபெலிக்ஸ் ஆகியோர். தொடர்ந்து அக்னி சிறகுகள் கருத்தாய்வு. வழங்குபவர் ஏ அபர்ணா. இவையாவும் 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா. 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30

பத்துக்கு வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியினை பங்கேற்று பயன்பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6007. தொலைபேசி எண் மீண்டும் 044-298-6007. தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: படித்தால் மட்டும் போதுமா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரைக்கானத்தில் அடுத்து போலீஸ்காரன் மகள் பட பாடல் பாடியிருப்பவர் பி பி ஸ்ரீனிவாஸ்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: நேரம் 12:16. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-600-37. தொலைபேசி எண் மீண்டும் 044-298-600-37. திரைகாணத்தில் நிறைவாக தெய்வத்தின் தெய்வம் படத்திற்காக எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி நேரம் 12:40. 100.1 MHz FM கோல்டாலி வரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா, பாடலை இயற்றியுள்ளார் பா காளியப்பன்.

0: The India Meteorological Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி நேரம் 1:10. 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை இசை மலர். இன்றைய நிகழ்ச்சியில் விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கேசுதேவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கற்பக மனோகர என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலைய மாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து சுதாமயி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது. அமிர்த வர்ஷினி ராகம், ரூபக தாளம்.

நேரம் 1:37 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இன்றைய இசை மலரில் விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலட்சுமி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து நெனருஞ்சி நானு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாளவிராகம் ஆதித்தாளம்.

இன்றைய இசைமலரில் இதுவரை விஸ்ருதி கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருச்சூர் கே சுதேவ் அவர்கள் மிருதங்கம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மனோ அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகாநதி சோபனா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6003-7.
1: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேரம் 2:43. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442986003 7. திரைகாணத்தின் நிறைவாக ஆக

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மதுரை கே பாலசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். முதலில் அர்த்தநாரீஸ்வரம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் குமுதக்ரியா, ரூபகதாளம்.

நேரம் 5:29. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மதுரை கே பாலசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து யவருரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நிறைவாக தம்பூரி மீட்டிதவா, சிந்து பைரவி ராகம், ஆதி தாளம், திஸ்ர நடை, புரந்தரதாசர் தேவர்நாமா.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். மதுரை கே பாலசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம்.

அபிஷேகாய் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, என் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி சித்திர சங்கீதம், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், ஜி ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, கே ஜி திலீப் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, கே கே ஏ தீபரேகா அவர்களின் பாட்டு, ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 6:10 விசிலேஷன், 7:10 சிறுவர் சோலை, வெள்ளையனை வெளியேறு கே கவினி வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் மஷத் விக்னேஷ் வழங்கும் மிருதங்க இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் பி ஜெகத் கிருஷ்ணதேவ், சுதந்திரம் தியாகிகள் எகின்ற கொடை உரை வழங்குபவர் பி வேதிஷ், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: into the alleged irregularities. The government claims that most of the students' demands have been accepted, but the protesters remain firm on their key demands. The 80th Independence Day celebrations this year will highlight Yuva Shakti and the contribution of young India towards building a Viksit Bharat by 2047, along with the commemoration of 150 years of the national song Vande Mataram. Briefing media in New Delhi today, Defence Secretary Rajesh Kumar Singh said the celebrations will be led by Prime Minister Narendra Modi from the historic Red Fort. The ongoing Har Ghar Tiranga campaign is gaining significant momentum across the country, inspiring citizens from all walks of life to come together in a collective celebration of India's national pride and spirit of unity. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi congratulated athletes for bringing glory to the nation and expresses confidence in their future victories. The FIH Hockey Men's and Women's World Cup 2026 will feature a revamped competition structure, with the traditional quarterfinal stage scrapped and the top two teams from each of the two crossover pools advancing directly to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: ஆகாஷ்வாணி இளைய பாரதம், இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்போ எஸ் காளிதர்ஷினி அவங்க சுவாரஸ்யமான சில தகவல்களை நமக்காக சொல்ல போறாங்க, வாங்க கேட்கலாம்.
3: ஹே மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ்னு மார்னிங்லேருந்து பரபரப்பாக இருந்திருப்பீங்க. ஈவினிங் டைமில் அப்படியே ரிலாக்ஸாக உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க இளைய பாரதம் நிகழ்ச்சியில். உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் தர்ஷினி. சில பேர் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி 4-5 வித்தைகளை மட்டுமே கற்றுக்கிட்டு அதை வச்சியே வாழ்க்கை ஓட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போது அந்த மாதிரி கிடையாதுங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல்லேருந்து தொடங்கி இந்த நொடி வரைக்கும் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு துடிக்கிறவங்களுக்காக சில உண்மை தகவல்களை இப்போது உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸ்கூல் டேஸில் மட்டும் கிடையாது, சில பொது தளங்களில் கூட பெரும்பாலும் பேசப்படாத சில அப்பட்டமான அறிவியல் உண்மைகள் இப்போது உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, மெயில கண்டுபிடிச்சது யார்? மெயில கண்டுபிடிச்சது யாருன்னு யோசிக்கும் போது கட்டாயம் நம்மள நிறைய பேர் வந்து ஃபாரினராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட பெயர் VA சிவா ஐயா துரை. சிவா மெயில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரேமன் டாம்லின்சன் அப்படின்றவர் ஒரு சின்ன தகவல்களை அனுப்பக்கூடிய முறையை கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடிச்சதை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே சின்ன தகவல்களை மட்டும்தான் அனுப்பிக்க முடியும், அதுவும் பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான். ஆனால் சிவா அவர்கள் உருவாக்கின மின்னஞ்சல் அந்த மாதிரி கிடையாது. எந்த கம்ப்யூட்டர்லேருந்தும் எந்த கம்ப்யூட்டருக்கும் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக எல்லா விதமான தகவல்களையும் அனுப்பிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதாவது இரட்டை பிறவிகள் பற்றி தான். உங்களுக்கு தெரிஞ்ச ட்வின் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்வின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 பிரசவத்துக்கும் ஒரு பிரசவம் இரட்டை குழந்தைங்களாக பிறக்கிறாங்களாம். 1995 எடுத்த கணக்குப்படி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 30 பிரசவங்கள்லையும் ஒரு பிரசவம் இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஈவினிங் டைமில் டீயும் பிஸ்கெட்டுமாக தான் உட்காந்துருப்பீங்க. பொதுவாகவே இந்த

0: பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் குட்டி குட்டி குட்டியாக ஹோல் போட்டிருப்பாங்க. இந்த ஹோல் எதுக்காகன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? வேறு எதுக்காக? அது டிசைனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. அந்த பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் குட்டி குட்டியாக ஹோல் போட்டிருக்காங்களாம். இதை யோசிக்கும் போது மெதுவோட சாப்பிடுவோம்ல, அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ அதில் போட்டிருக்க ஓட்டையும் பிஸ்கெட்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூட இருக்குங்க. அதாவது எந்த ஒரு உயிரினத்துக்குமே இறப்பு அப்படின்றது இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் இறப்பே கிடையாதான். ஆச்சரியமாக இருக்குல்ல? அது எங்கே இருக்குது தெரியுமா? கடலுக்குள்ளே தான். இதோட பெயர் ஜெல்லி ஃபிஷ். இந்த மீனுக்கு இறப்பே கிடையாதான், ஆனால் ஒன்ஸ் அதை நம்ம கடல்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது கண்டிப்பாக இறந்துடும். கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது உயிரோடையே தான் இருக்கும். இதே மாதிரி இரவே இல்லாத நாடு எதுன்னு கேட்டால் நம்மள நிறைய பேர் உடனே பதில் சொல்லுவோம், ஏன்னா இதை ஸ்கூல்லையே அதிகமாக படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நார்வே. ஏன் இங்கே மட்டும் இரவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒரு வருஷத்தில் ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 மாதங்களுக்கு அங்கே சூரியனே மறையாது, ஒரே சன்லைட் தான் போங்க. இது ஆர்க்டிக் பகுதிக்கும் பக்கத்திலேயே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது. நம்ம எல்லாருமே மேகங்களை பார்த்து ரசிச்சிருப்போம், ரொம்ப அழகாக இருக்கும் வானத்தில். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பஞ்சு மாதிரி தெரியும், ஆனால் உண்மையாகவே அது பஞ்சு மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. மேகங்களுக்கும் எடை இருக்குது. பொதுவாக வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு எடை இல்லைன்னு நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம், உண்மையாகவே அது தவறான விஷயம். மேகங்களோட எடை பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் பவுண்டுகள் வரைக்கும் இருக்குமா. அதாவது ஒரு மேகத்தோட எடை சராசரியாக 100 யானைகளோட எடைக்கு ஈடானதாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு காரணம் மேகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நீர் துளிகள் தான். அது மூலமாக தான் நமக்கு மழையும் கிடைக்குது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். இதே மாதிரி இன்னொரு உண்மைன்னு பார்க்கும்போது, கரப்பான் பூச்சி இப்போ கிராஸ் ஆக போகுது. எஸ், இந்த பூமியிலேயே டைனோசர்களோட காலத்துக்கு 120 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த கரப்பான் பூச்சி உயிரோடு இருக்குதாங்க. இந்த உயிரினத்துக்கு இனி எந்த ஜென்மத்திலையும் அழிவே கிடையாது போல இருக்குது. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய பல்வேறு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குங்க. இதை பற்றிலாம் நம்ம பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு நான் இன்னொரு நாள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் தர்ஷினி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: எஸ் காளிதர்ஷினி அவங்க சொன்ன சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டோம். இப்போ விமானத்துறையில என்னென்ன புதுமைகள் வந்திருக்கு, அங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, எப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது, இத பத்தி எல்லாம் கலந்துரையாட வந்திருக்கிறாங்க ரெமோ கல்லூரியின் மாணவர்கள். இதுல கலந்துகிட்டவங்க ஆர் சாருமதி, பி பிரவேஷ், டி தீபாராணி, ஜோஷுவா ஜபேஸ் ஃபிலிக்ஸ். வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
2: அகில இந்திய நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகும் தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ரிலேட்டடான ஒரு டாபிக். அதுதான் விமானத்துறை, அதோட வளர்ச்சி, சவால்கள் மற்றும் எதிர்காலம். இந்த விமானத்துறை எப்படி இவ்வளோ வளர்ந்துச்சு, எதிர்காலத்தில் விமான போக்குவரத்து எப்படி இருக்கும், அப்புறம் இத்துறையில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த டிஸ்கஷனில் பார்க்கலாம்.
3: வணக்கம். விமானத்துறையை பற்றி பேசுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். ஏனென்றால் விமானம் என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனுடைய கற்பனை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மிகப்பெரிய அடையாளம் என நான் நினைக்கிறேன்.
4: வணக்கம். விமானத்துறை என்பது விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு துறை இல்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய பொருளாதார அமைப்பு இருக்குது. பல்வேறு துறைகள் மற்றும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இதில் இருக்குது.
5: வணக்கம். விமானத்துறையின் வளர்ச்சி நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனால் வளர்ச்சி என்பது வேகமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது பாதுகாப்பானதாகவும் அனைவருக்கும் ஏற்றதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் கருத்து.
2: சூப்பர். அப்படின்னா நம்ம இப்போ நம்ம டிஸ்கஷனை தொடங்கலாம். தீபா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மனிதன் ஃபஸ்ட்டு பறக்க வேண்டும் என்ற ஆசை எப்போ தொடங்குச்சு, அப்புறம் விமானத்துறை எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு?
3: மனிதன் பறவைகளை பார்த்த காலத்திலிருந்தே வானத்தில் பறக்கணுங்கிற ஆசை வந்திருக்கலாம். அந்த ஆசை நினைவாக பல நூற்றாண்டு தேவைப்பட்டுச்சு. விமான வரலாற்றில் ரைட் சகோதரர்களின் முயற்சி மிக முக்கியமானது. அவர்கள் செய்த வெற்றிகரமான பறப்புக்கு பிறகு விமான தொழில்நுட்பம் படிப்படியாக வளர தொடங்கியது. ஆரம்ப காலத்தில் விமானங்கள்

0: எளிமையாக இருந்துச்சு. ஆனால் இன்று நாம் பார்க்கும் விமானங்கள் மிகவும் நவீனமானது.
1: ஆமாம், இன்று ஒரு விமானம் நூற்றுக்கணக்கான பயணிகளை ஒரே நேரத்தில் ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இதனால் உலக நாடுகளுக்கிடையே தொடர்புகள் வளர்கின்றன.
2: ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். இன்று நம்ம விமானத்தில் பயணம் செய்வது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான சிம்பிளான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் விமானத்தில் பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை செஞ்சு பார்த்துருந்தா அது ஒரு கதையாக மட்டுமே இருந்திருக்கும் அல்லவா?
0: மிகவும் சரி. மனிதன் ஒரு காலத்தில் வானத்தில் பறக்க முடியுமா என்ற கேள்வி இருந்துச்சு. இப்போ நாம் விமானத்தில் வைஃபை இருக்கிறதா என்று கேட்கின்றோம்.
3: அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் விமான பயணம் ஒரு சிலருக்கான வசதியாக இருக்க காலம் மாறிவிட்டது. இன்று நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்களும் சில நேரங்களில் விமான பயணம் செய்கின்றார்கள்.
1: குறிப்பாக குறைந்த கட்டண விமான சேவைகள் வளர்ந்ததால் விமான பயணம் மற்றும் பலருக்கும் எளிதாக இருக்கிறது. மேலும் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதற்கு விமான போக்குவரத்து நேரத்தை மிகவும் குறைவாக அளிக்கிறது.
2: அதாவது முன்பு தூரத்தை நம்ம கிலோமீட்டரில் மெஷர் பண்ணோம், ஆனால் இப்போது எத்தனை மணி நேர பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
3: அது மிகவும் சரியான கருத்து. ஆனால் விமான பயணம் இன்னும் அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடியதாக இல்லை. கட்டணம், விமான நிலைய வசதிகள் மற்றும் பிராந்திய இணைப்பு போன்ற விஷயங்கள் இன்னும் வளர்ச்சி தேவை.
2: இப்போ இந்தியாவை பற்றி பேசுவோம். பிரவேஷ், இந்திய விமானத்துறையின் வளர்ச்சி எப்படி இருக்கு?
1: இந்தியாவில் விமானத்துறை மிகப்பெரிய எதிர்காலம் கொண்டிருக்கிறது. நம் நாடு ரொம்ப பெருசு. பல்வேறு நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் இடையே விரைவான போக்குவரத்து தேவைப்படுகிறது. விமானத்துறை வளரும்போது விமான நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல துறைகள் வளர்கின்றன. உதாரணமாக விமான நிலையங்கள், ஹோட்டல்கள், சுற்றுலா நிறுவனங்கள், டாக்ஸி சேவைகள், உணவகங்கள், சரக்கு போக்குவரத்து போன்ற பல துறைகள் வளர்கின்றன.
0: அதாவது ஒரு விமானம் வானத்தில் பறக்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம், அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறத நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை.
1: கரெக்டு தான். ஒரு விமானம் பாதுகாப்பாக பறக்க விமானி மட்டும் போதாது. ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், ஏர்போர்ட் மேனேஜர்ஸ், கிரவுண்ட் ஸ்டாஃப், செக்யூரிட்டி பர்சனல், கேபின் க்ரூ, ஏவியேஷன் சேஃப்டி பர்சனல்ஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய குழுவே வேலை செய்ய வேண்டியது இருக்குது.
3: அது மட்டுமல்ல, விமான நிலையங்களில் பயணிகளுடன் நேரடியாக பணிபுரியும் ஊழியர்களும் மிக முக்கியமானவர்கள். ஒரு பயணி விமான நிலையத்திற்கு வந்தவுடன் செக்இன் முதல் போர்டிங் வரை அவருக்கு உதவும் கிரவுண்ட் ஸ்டாஃபின் பணி மிகவும் முக்கியமானது.
2: நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்படின்னா விமானத்துறை என்பது ஒரே ஒரு வேலை கிடையாது, அது பல்வேறு திறமைகளை கொண்டவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் ஒரு மிகப்பெரிய துறை, அப்படிதானே?
1: நிச்சயமாக. விமானியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமல்லாமல் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், கார்கோ மேனேஜ்மெண்ட், சேஃப்டி, செக்யூரிட்டி, கஸ்டமர் சர்வீஸ் போன்ற பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளன.
2: தீபா, இப்போது தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவோம். இப்போ சமீப காலமாக தொழில்நுட்பம் என்பது எல்லா துறையிலுமே மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விமானத்துறையில் தொழில்நுட்பத்தின் மாற்றம் என்ன?
0: இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்று நாம் ஆன்லைன் செக்இன் செய்கிறோம், மொபைல் போர்டிங் பாஸ் பயன்படுத்துகிறோம், செல்ஃப் சர்வீஸ் கிஷோக்ஸ் இருக்கின்றன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்களும் விமானத்துறையில் பயன்படுத்துகின்றன. உதாரணமாக ஒரு விமானத்தின் பல்வேறு தொழில்நுட்ப தரவுகளை ஆய்வு செய்து ஒரு இயந்திரத்தில் எதிர்கால பிரச்சனையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை முன்கூட்டி அறிய முடிகிறது.
1: ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு ஆட்டோமேஷன்ஸ் வந்தால் மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு குறைந்து விடுமா?
0: சில வேலைகளோட தன்மை மாறலாம், ஆனால் புதிய வேலைகள் உருவாகும். தொழில்நுட்பம் மனிதர்களை முழுமையாக மாற்றும் என்று நான் நினைக்கவில்லை, மாறாக மனிதர்களுடன் இணைந்து செயல்படும்.
3: நான் அதில் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகிறேன். ஒரு விமானம் தாமதமாகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பயணி அவசரமாக தனது குடும்பத்தினரை சந்திக்க இருக்கிறது. அப்பொழுது ஒரு சாட்பாட் அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகலாம். ஒரு மனித ஊழியர் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உதவ வேண்டியிருக்கும்.
0: அது உண்மை. டெக்னாலஜி கேன் ப்ரொவைட் எஃபிஷியன்சி, பட் ஹியூமன் எம்பத்தி கெனாட் ஆல்வேஸ் பி ஆட்டோமேட்டட்.
2: மிகவும் அழகான கருத்து. தொழில்நுட்பம் வே

0: உலகத்தை தரலாம், ஆனால் மனிதநேயம் நம்பிக்கை தருகிறது அப்படின்னு சொல்லலாமா ஜோஷ்வா?
1: அப்படியே சொல்லலாம்.
0: தீபா, எதிர்காலத்தில் விமானத்துறை எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க?
2: நான் நினைக்கிறது என்னென்னா, எதிர்காலத்தில் விமான நிலையங்கள் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்கலாம். பாசஞ்சர் தனது பயணத்தை ஆரம்பத்திலிருந்து விமானம் ஏறும் வரை பல செயல்முறைகளை தானியங்கி முறையில் நடைபெறலாம். மேலும் ட்ரோன் டெக்னாலஜி மற்றும் எலக்ட்ரிக் ஏர்க்ராஃப்ட் போன்றவை வரலாம்.
3: ட்ரோன்கள் இப்போது பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அக்ரிகல்ச்சர், ஃபோட்டோகிராஃபி, சர்வேயிங், டெலிவரி போன்ற பல துறைகளில் அவற்றை பார்க்கிறோம்.
1: ஆனால் எதிர்காலத்தில் வானில் நிறைய ட்ரோன்ஸ் அல்லது சிறிய ஏர்க்ராஃப்ட் பறந்தால் அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது? அது பாதுகாப்பானதா?
2: அதுதான் ஜோஸ்வா சவால். புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவது மட்டும் போதாது, அதற்கான விதிமுறைகள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றையும் வளர வேண்டும்.
0: அதாவது எதிர்காலத்தில் விமானத்துறை என்பது ஒரு புதிய விமானத்தை உருவாக்குவது மட்டும் கிடையாதுல்ல, அவற்றை பாதுகாப்பாக இயக்குவதற்கான முழுமையான அமைப்பையும் உருவாக்க வேண்டும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான விஷயத்துக்கு போவோம், அதுதான் சுற்றுச்சூழல். ஜோஷ்வா, விமானத்துறையின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே சம்பந்தம் என்ன?
1: விமானத்துறை உலகை இணைக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் விமான போக்குவரத்தால் சுற்றுச்சூழலில் தாக்கமும் ஏற்படுகிறது. எனவே விமானத்துறையின் எதிர்கால வளர்ச்சி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும்.
3: இதற்காக சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் ஆர் SAF பற்றி உலகம் முழுவதும் ஆராய்ச்சி நடைபெறுகிறது ஜோஷ்வா.
2: மேலும் குறைந்த எரிபொருள் பயன்படுத்தும் இன்ஜின் டெக்னாலஜி, புதிய வகை ஏர்க்ராஃப்ட் டிசைன் போன்றவற்றிலும் ஆராய்ச்சி நடக்கிறது. எலக்ட்ரிக் ஏர்க்ராஃப்ட் மற்றும் ஹைட்ரஜன் பவர்டு ஏர்க்ராஃப்ட் பற்றி ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன.
0: ஓ, அப்படின்னா எதிர்காலத்தில் எல்லா விமானங்களும் எலக்ட்ரிக் ஆகிவிடுமா?
2: உடனடியாக அப்படி நடக்க வாய்ப்பில்லை. குறுகிய தூர பயணங்களுக்கு எலக்ட்ரிக் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்தலாம், ஆனால் நீண்ட தூர விமான பயணங்களுக்கு தேவையான எனர்ஜி ஸ்டோரேஜ் என்பது இன்னும் ஒரு பெரிய சவாலாக இருக்கு.
1: அதனால் வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இரண்டும் ஒன்றாக செல்ல வேண்டும். விமானத்துறை வளர வேண்டும், ஆனால் நமது பூமியும் பாதுகாக்க வேண்டும்.
3: அதற்காக அரசுகள், விமான நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் என அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும்.
0: அதாவது வானத்தை வெல்லும் முயற்சியில் பூமியை மறந்துவிடக்கூடாது.
1: மிகவும் சரி சாரு.
0: சரி, இப்போது அனைவருக்கும் ஒரு பிடித்த விஷயம், அதுதான் பயணம். ஜோஷ்வா, ஒரு பயணி விமான நிறுவனத்திடம் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: முதலில் சேஃப்டி, அதற்கு பிறகு அஃபோர்டபிலிட்டி மற்றும் நல்ல கஸ்டமர் சர்வீஸ். மேலும் விமானம் சரியான நேரத்தில் புறப்பட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள்.
3: ஆனால் சில நேரங்களில் வெதர் அல்லது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக விமானங்கள் தாமதமாகலாம்.
1: நிச்சயமாக பிரவேஷ், சேஃப்டியை விட பங்க்சுவாலிட்டி மிகவும் முக்கியம் அல்ல. ஆனால் டிலே ஏற்படும் போது பயணிகளுக்கு சரியான தகவல் வழங்குவது மிகவும் முக்கியம்.
2: இதிலும் டெக்னாலஜி உதவுகிறது. மொபைல் ஆப்ஸ் மூலம் ஃப்ளைட் ஸ்டேட்டஸ், கேட் நம்பர், பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் போன்றவற்றை உடனடியாக பார்க்க முடியுது.
0: ஓ, ஆனால் எல்லாராலையும் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாதுல்ல?
1: அவர்களுக்கும் உதவி கிடைக்க வேண்டும். குழந்தைகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் விமான நிலையங்கள் வசதியாக இருக்க வேண்டும்.
0: ஓகே ஓகே, ஆனால் ஒரு விமான நிலையம் என்பது ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுல்ல, அது ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்ல.
3: விமானத்துறையில் வேலைவாய்ப்புகள் பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் சாரு.
0: சரி, இத்துறையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற?
3: விமானியாக வேண்டும் என்று ஒரு கண்ணோட்டத்துடன் மட்டும் விமானத்துறையில் பார்க்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் கேபின் க்ரூ அல்லது கஸ்டமர் சர்வீஸ் போன்ற வேலைகளை செய்யலாம். அல்லது மேனேஜ்மெண்ட் மீது ஆர்வம் இருந்தால் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் என்ற வேலையை செய்யலாம். டெக்னிக்கல் மீது ஆர்வம் இருந்தால் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் போன்ற படிப்புகளை படித்து நாம் வேலை செய்யலாம். அல்லது லாஜிஸ்டிக்ஸ் மீது ஆர்வம் இருந்தால் ஏர் கார்கோ துறையில் செல்லலாம்.
2: அதோடு எதிர்காலத்தில் ஏவியேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற துறைகளுக்கும் விமானத்துறையில் அதிக முக்கியத்துவம் இருக்கும்.
1: ஆனால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சேஃப்டி மற்றும் டிசிப்ளின் மிகவும் முக்கியம்.
0: அப்படின்னா விமானத்துறை என்பது ஒரு கெரியர் மட்டும் இல்லை, அது ஒரு கெரியர் பார்ட்ஸ் கொண்ட ஒரு பெரிய வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாமா பிரவேஷ்?
3: மிகவும் சரி சாரு.
0: இப்போது ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை நாம செஞ்சு

0: பார்ப்போம். நாம் இப்போ 2040 இருக்கோம் அப்படின்னா விமான பயணம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தீபா.
1: நான் நினைப்பது விமான நிலையங்கள் மிகவும் ஆட்டோமேட்டடாக இருக்கலாம். பயோமெட்ரிக் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரொபாட்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் சாரு.
2: மேலும் பல சிறிய நகரங்களும் விமான இணைப்பை பெறலாம், அதனால் வேலைவாய்ப்புகளும் சுற்றுலாவும் அதிகரிக்கலாம்.
3: நான் எதிர்பார்ப்பது இன்னும் முக்கியமானது பிரவேஷ். 2040 விமான பயணம் வேகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு அதிக ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும்.
0: நானும் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகிறேன், அதாவது ஃப்யூச்சரில் நம்ம ஃப்ளைட்டை பற்றி மட்டும் பேசாமல் அட்வான்ஸ்ட் ஏர் மொபிலிட்டி பற்றியும் நம்ம பேச வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் நகரத்தில் இருக்க கன்ஜக்ஷனை தவிர்க்க நம்ம ஒரு வான்வழி போக்குவரத்தை கூட நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா?
3: அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாரு. ஆனால் அதற்கு முன்பு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், வானம் அனைவருக்கும் பாதுகாப்பானதாக இருக்குமா?
1: அதற்கான பதில் டெக்னாலஜி மற்றும் சரியான விதிமுறைகளிலும் இருக்கிறது
2: மற்றும் பொறுப்பான செயல்பாட்டிலும் இருக்குது தீபா.
0: அதாவது ஒரு விமான பயணியாக நம்ம உரிமைகள் இருப்பது போலவே நம்மளுக்கு ஒரு கடமைகளும் இருக்கிறது. அதை பற்றி தீபா நீங்கள் விளக்க முடியுமா?
1: நிச்சயமாக சாரு. விமானம் தாமதமானால் அல்லது ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும். சில சூழ்நிலைகளில் மாற்று விமானம் அல்லது தேவையான உதவிகளையும் விமான நிறுவனம் வழங்க வேண்டும்.
2: அதேபோல் பயணிகளும் தங்களுடைய பொறுப்புகளை மறக்கக்கூடாது. செல்லுபடியாகும் அடையாள அட்டைகளை வைத்திருப்பது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பல விதிமுறைகளை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமாகும்.
3: விமான பாதுகாப்பில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. விமானம் புறப்படுவதற்கு முன் அதன் அனைத்து அமைப்புகளும் மிக துல்லியமாக சோதிக்கப்படுகின்றன.
1: அது மட்டுமல்ல, விமானிகள், விமான பணிப்பெண்கள், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மற்றும் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆகிய அனைவரும் கடுமையான பயிற்சி பின்னரே விமான நிலையத்தில் பணியாற்றுகிறார்கள்.
2: விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகளும் மிகவும் முக்கியமானவை. பயணிகள் உடைமைகளை எக்ஸ்ரே மூலம் பரிசோதிக்க வேண்டும். இதனால் பயணிகள் மற்றும் விமானத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது.
3: சில நேரங்களில் இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் நேரம் எடுக்கும். ஆனால் அந்த நேரம் நம் உயிரை பாதுகாக்கும் நேரம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: கண்டிப்பாக அது உண்மைதான். விமானத்துறையிலே சேஃப்டி ஃபர்ஸ்ட் என்பது ஒரு ஜஸ்ட் ஒரு வாசகம் கிடையாது, அது ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போது இந்திய அரசின் ரொம்ப முக்கியமான திட்டமான உதான் ஸ்கீம் பற்றி பேசலாம். பிரவேஷ், இந்த திட்டத்தின் எய்ம் என்ன?
2: உதான் என்பது உதய தேஷ் கா ஆம் நாகரிக் என்ற திட்டமாகும். இதன் முக்கிய நோக்கம் சிறிய நகரங்களையும் கிராமப்புற பகுதிகளையும் விமான சேவைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது. சாதாரண மக்கள் குறைந்த செலவில் விமான பயணம் செய்ய முடியும் வாய்ப்பை இது உருவாக்குகிறது.
1: இந்த திட்டத்தின் மூலம் முன்பு பயன்படுத்தப்படாத அல்லது குறைவாக பயன்படுத்தப்பட்ட விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. இதனால் புதிய நகரங்களுக்கு விமான சேவை கிடைத்தது.
3: இதன் பலனாக சுற்றுலா, வணிகம், மருத்துவ பயணம் மற்றும் கல்வி வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாகியுள்ளன.
2: இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அனைத்து பகுதிகளையும் சமமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு உதான் திட்டம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது.
0: மிகவும் அருமையான தகவல்கள். உண்மையில் வான்வழி போக்குவரத்து என்பது பெரிய நகரங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு என்பதையே யுதான் ஸ்கீம் உணர்த்துகிறது. இப்போ நிகழ்ச்சியின் முடிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஒவ்வொருவரிடமும் ஒரு கடைசி கேள்வி கேட்டுக்கிறேன். விமானத்துறையை பற்றி மக்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? தீபா நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னை பொறுத்தவரை விமானத்துறை என்பது மனிதனின் கனவுகளின் அடையாளம். ஒரு காலத்தில் மனிதனால் பறக்க முடியுமா என்ற கேள்வி இருந்தது. இன்று நாம் வானில் பறக்கிறோம். எதிர்காலத்தில் மனிதன் இன்னும் என்ன சாதிக்கப் போகிறான் என்று நான் காண மிகவும் ஆவலாக இருக்கிறேன்.
0: நல்ல கருத்து. பிரவேஷ், உங்களின் கருத்து என்ன?
2: விமானத்துறை என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான துறை. இது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது, சுற்றுலாவை வளர்க்கிறது, வர்த்தகத்தை அதிகப்படுத்துகிறது. ஆனால் இந்த வளர்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும்.
0: நல்ல கருத்து. ஜோஷ்வா, உங்களின் கருத்து என்ன?
3: என்னை பொறுத்தவரை விமானத்துறையின் எதிர்காலம் மூன்று விஷயங்களில் இருக்கிறது.

0: பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் மனிதநேயம். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் பயணிகளின் பாதுகாப்பும் அவர்களின் நலனும் முக்கியமாக இருக்க வேண்டும்.
1: மிகவும் அழகான கருத்து. விமானத்துறை என்பது வெறும் விமானங்களை பற்றியதல்ல, அது மனிதர்களை இணைப்பது பற்றி. ஒரு நகரத்தை மற்றொரு நகரத்துடன் இணைக்கிறது, ஒரு நாட்டை மற்றொரு நாட்டுடன் இணைக்கிறது, ஒரு குடும்பத்தை மற்றொரு குடும்பத்துடன் இணைக்கிறது, அதேபோல் ஒரு கனவை மற்றொரு வாய்ப்புடன் இணைக்கிறது. இன்றைய நமது கலந்துரையாடலின் மூலம் விமானத்துறை என்பது எவ்வளவு பெரியது மற்றும் பல்வேறு பரிணாமங்களை கொண்டது என்பதை நாம் பார்த்தோம். விமான பயணம் வேகமாக வளர்ந்து வருகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன, புதிய வேலைவாய்ப்புகள் வருகின்றன. ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது.
2: தொழில்நுட்பம் நம்மை வானத்திற்கு அழைத்துச் செல்லட்டும்.
3: வளர்ச்சி நமக்கு புதிய வாய்ப்புகளை தரட்டும்.
0: ஆனால் அந்த வளர்ச்சி நமது பூமியையும் மனிதர்களையும் பாதுகாக்கட்டும்.
1: பறவைகள் பறந்த வானத்தில் மனிதனும் ஒரு நாள் பறக்க தொடங்கினான். தூரம் குறைந்தது, தேசங்கள் நெருங்கின, கனவுகள் பயணங்களாயின, பயணங்கள் வளர்ச்சிகளாயின. அந்த வளர்ச்சியின் பெயர்தான் விமான போக்குவரத்து. ஆனால் வானத்தை வென்ற நாம் வானத்தின் கீழ் உள்ள பூமியையும் காப்பாற்ற வேண்டும். வானத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு விமானத்தை பார்க்கிறோம். ஆனால் அங்கே இருப்பது ஒரே ஒரு விமானம் மட்டும் அல்ல, அங்கே மனிதனின் கனவையும் முயற்சியும் எதிர்காலத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது வானத்தை தாண்டி, விமானத்துறையின் எதிர்காலம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.
3: இதுவரைக்கும் விமானத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பற்றி பேசியது ரெமோ சர்வதேச கல்லூரி 3ஆம் ஆண்டு BSc ஏவியேஷன் பயிலும் நான் உங்கள் பிரவேஷ்,
2: நான் தீபா ராணி,
1: சாருமதி ரவிச்சந்திரன்,
0: நான் ஜாஷ்வா ஜேபஸ் ஃபிலிக்ஸ்.

0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஏ அபர்ணா அவங்க நம்ம பாரதத்தோட முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான நம்மளால மறக்கவே முடியாத டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி தான் சொல்ல போறாங்க. கேக்கலாமா?
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம இளையபாரத நிகழ்ச்சியில நான் அங்க அப்பர்ணா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பேச போகிற நபர் பதவியால் மட்டும் பெரியவர் இல்லை, பண்பாலும் பெரியவர். அவர் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த தலைவர், கோடிக்கணக்கான இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷன். அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச ஆரம்பித்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவரோட எளிமையும் புன்னகையும் தான். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் எளிமையாக எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மனிதர். வாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931 ஆண்டு தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம்ங்கிற ஒரு ஊரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தாங்க. சின்ன வயசில் அவர் குடும்பத்தில் பெரிய வசதிலாம் இல்லை. அதனால் குடும்பத்துக்கு உதவி செய்ய செய்தித்தாள்களை கூட விநியோகிச்சார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் படிப்பை மட்டும் விட்டு கொடுக்கல. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அறிவியல் மேலே ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வமும் கடின உழைப்பும் தான் அவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக மாத்துச்சின்னு கூட சொல்லலாம். பிறகு இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் அவர் செஞ்ச சாதனைகளால் அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2002 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். ஆனால் அவரை மக்கள் இன்றைக்கும் நினைவில் வச்சிருக்காங்கிறதுக்கு காரணம் அவர் ஜனாதிபதியாக இருந்ததுனால மட்டும் இல்லை, அவரோட எளிமை, மாணவர்கள் மேல் இருந்த அன்பு, இளைஞர்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கை தான். அவரோட ஒரு பொன்மொழி இன்னைக்கும் பல லட்சம் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கனவு என்பது தூங்கும்போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. இந்த ஒரு வரி இன்னைக்கும் பல லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கு. அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கையை பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். முதல்ல பெரிய கனவு காணணும். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய கனவுகளை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்தது கடின உழைப்பு. வெற்றி ஒரே நாளில் கிடைக்காது, தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். மூன்றாவது எளிமை. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவர் எப்போதும் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார்.

0: அதனால தான் இன்று வர மக்கள் மனசில் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரை பற்றி பேசுறதோடு மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்யணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கு மாணவர் மேலே ரொம்ப பாசம். அதனால்தான் அவரை மக்களின் ஜனாதிபதினு எல்லாரும் கூப்பிடுறாங்க. 2015 ஐஐஎம் ஷில்லாங்கில் மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போதே அவரோட உயிர் பிரிந்தது. அதாவது அவர் கடைசி மூச்சு வர மாணவர்களுக்கு ஊக்கமளித்து கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. கடைசியாக அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு பொன்மொழியை சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். உங்களால் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். இந்த ஒரு வரியே நமக்கு கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அப்துல் கலாம் ஐயா பற்றி பேசுறது ஈஸி, ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை நம்மளும் பின்பற்றி நடக்கிறது தான் அவர் கொடுக்குற உண்மையான மரியாதை. நம்மளும் பெரிய கனவு கண்டு அதை அடைய கடினமாக உழைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். இளைஞர்களே, நீங்களும் கனவு காணுங்க, அந்த கனவுகளை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
2: நேரம் 7:45, ஆகாஷ்வாணி. திரைப்பட பாடல் கேட்பதற்கு முன்,
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேயர்களே, இன்று 8:15 FM Gold 100.1 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: வெப்பம் திரைப்படத்திற்காக சுசானி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற மன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆற்றிய உரை, இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற மன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசும்போது,
1: 1000 வருடங்கள் கடந்து ஒரு மன்னருக்கு பிறந்த நாளை வந்து அரசு விழாவாக ஏற்படுத்தி நடத்தி கொடுக்கற அளவுக்கு இருக்காருன்னா அந்த மன்னருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா, இறை பக்தியாக இருக்கட்டும், சமயத்தை வளர்த்துறதுக்கான ஒரு பண்பாடாக இருக்கட்டும், கலை மீது கொண்ட ஆர்வமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கோவில்ல மட்டுமே அவர் வந்து வச்சிருக்கிறதுக்கு 12-13 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு 250 ஆண்டுகள் இதுதான் வந்து தலைநகரமாக இருந்திருக்குன்னு சொன்னா இந்த நேரத்தில் நம்மலாம் இங்கே பிறந்துக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்குமே பெருமையா இருக்கணும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம், கடல் கடந்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா, கெடா எல்லா ஊரையும் போய் பார்த்துருக்காங்க. அந்த தொழில்நுட்பத்தில் அவங்க எவ்வளவு பெரிய வல்லுநராக இருந்திருக்க முடியும். அப்போ அஸ்ட்ரானமி தெரிஞ்சிருக்கணும், கடல் அலைகள் பத்தி தெரிஞ்சிருக்கணும், கிளைமேட்டிக் சீசன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். எந்த போரிலுமே வந்து அவர் வந்து தோல்வியே அடையலங்கிறத வந்து அவர் மாமன்னர் இல்ல, அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு வேர்டு வேணும்னா நம்ம தேடணும்னு நினைக்கிறேன். இந்த எசாலம் செப்பேடு கிடைச்சது, அதனால நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்வதற்காக 1987 கிடைச்ச செப்பேடு மட்டும் நமக்கு இல்லைன்னா இவ்வளவு பெரிய தகவல்கள் கிடைச்சிருக்குமாங்கிறது கூட, தகவல்கள் இருக்கும், அதை உறுதிப்படுத்துவதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆவணம் தேவை. அதற்கு வந்து அந்த செப்பேடுகள் வந்து நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த செப்பேடு அரசு முத்திரையோட இருந்திருக்கு. அதுல அவரை பத்தி எல்லாமே சொல்றாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட ஜெனரேஷன்ஸ் எப்படி, அவங்களுடைய வழி வந்தவர்கள் யார் யாரு, அதுக்கப்புறம் என்னென்ன விதமான கொடைகள்லாம் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது வந்து இந்த இடம் வந்து ஒரு மிக அரிய பொக்கிஷமான ஒரு இடம்.
0: சேலம் மாவட்டத்தில் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். 100 இளைஞர்கள் மட்டுமில்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறமையை மெருகூட்டி அவர்களின் மூலம் வளமான இந்தியாவை வளர்த்தெடுக்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் வகையில் அடல் புத்தாக்க இயக்கத்தின் மூலம் பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும்

0: கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் நான்கு துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 10 லட்சம் குழந்தைகளை நவீன கண்டுபிடிப்பாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தனியார் பள்ளிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 6 பேர் ஒன்றிணைந்து இந்த சாதனையை படைத்துள்ளதாக கூறுகிறார் பள்ளியின் தாளாளர் சீனிவாசன்.
1: எங்கள் பள்ளியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடல் டிங்கரிங் லேப் மத்திய அரசுடைய ஆதரவோடு வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடல் டிங்கரிங் லேப்ல இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஒரு அழகான இவிஎம் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த மிஷினை வந்து நாங்கள் டெஸ்டிங்க்கு வந்து எங்கள் ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் முதல்வர் உட்பட அனைவரும் டெஸ்டிங் பண்ணோம். மிகச்சிறப்பாக இருந்ததுனால மாணவர்கள் மன்ற தேர்தலை வந்து இந்த வருஷம் அதில் தான் நடத்தி முடித்தோம்.
0: நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. மாதிரி இயந்திரத்தை உருவாக்கியுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இமயமலையின் உச்சியை அடைவதற்கு முதல் அடியை நாம் அடிவாரத்தில் தான் வைக்க வேண்டும். ஜென்சி எனப்படும் 1000 குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி அதற்கேற்ற வாய்ப்பினையும் தந்து அடல் புத்தாக இயக்கத்தின் மூலம் உலகின் வல்லரசு இந்தியா என்ற இலக்கை நோக்கி இந்த இளம் படை பீடு நடை போடுகிறது என்றால் அது மிகையல்ல.
2: ஜார்ஜியாவில் நடைபெற்ற சர்வதேச உஷு போட்டியில் தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேஷ்மி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
3: முயற்சியும் விடாமுயற்சியுடன் கூடிய பயிற்சியும் இருந்தால் உலக அரங்கிலும் தடம் பதிக்க முடியும் என்பதற்கு சான்றாக உருவெடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்வதேச ஊசு வீராங்கனை ரேஷ்மி. சார்ஜியா நாட்டில் நடைபெற்ற புகழ்பெற்ற படுமி ஓபன் சர்வதேச ஊசு தொடரில் சார்ஜியா, இந்தியா, ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்த 250 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட ரேஷ்மி 2 வெவ்வேறு பிரிவுகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளார். சியான்ஜூ பிரிவில் 8.37 மதிப்பெண்கள் பெற்று முதல் தங்கப்பதக்கத்தையும், கியாங்சூ பிரிவில் 8.4 மதிப்பெண்கள் பெற்று 2வது தங்கப்பதக்கத்தையும் வென்றுள்ளார். ஒரே சர்வதேச தொடரில் 2 தங்கப்பதக்கங்களை வென்று திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சர்வதேச ஊசு போட்டியில் தங்கம் வென்ற முதல் பெண் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையும் ரேஷ்மி படைத்துள்ளார். சாதனை பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய ரேஷ்மிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
4: இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயே வந்து நான் 2 கோல்டு மெடல் வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதை வந்து 6 வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றேன். எக்ஸாம் இருக்கும்போது கூட நான் பிராக்டிஸ் பண்ணிட்டுதான் எக்ஸாம் எல்லாம் போவேன். இது நிறைய மேட்சஸ் அட்டன் பண்ணிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், கேலோ இந்தியா, ஃபெடரேஷன் கப், இந்த மாதிரி காம்படிஷன் பண்ணி இதுல மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். என்னோட எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி வந்து போயிட்டு தமிழ்நாட்டு போனா இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறதுதான் என்னோட
5: திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஊசு இன்டர்நேஷனல் பிளேயர். ஃபர்ஸ்ட் டைமே மெடல் பண்ணதுக்கு நான் இங்க திண்டுக்கல் மாவட்ட ஊசு சங்கத்தின் சார்பா நாங்க வந்து பாப்பாக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம்.
3: 2 தங்கப்பதக்கங்களை வென்று திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ள வீராங்கனையின் சாதனை இளம் தலைமுறை விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு நம்பிக்கையையும் புதிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
2: கொடைக்கானலில் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குவதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
6: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அபூர்வ நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. பிரைன் பூங்காவில் கடந்த 2019 நடவு செய்யப்பட்ட இந்த செடிகள் தற்பொழுது நீல நிற மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நீடிக்கும் இந்த அழகிய காட்சியை கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படங்களும் செல்பிகளும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. மூணார் மற்றும் ஊட்டியை தொடர்ந்து தற்பொழுது கொடைக்கானலும் குறிஞ்சி மலர்கள் பூத்திருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு கிடைத்த இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
7: பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட ஹர்கர் திரங்கா இயக்கம் நமது தேசத்தின் ஒட்டுமொத்த சக்தியை பிரதிபலிப்பதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க வலு சேர்ப்பதாக உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் பிறந்த நாளையொட்டி அவர் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர

மோடி தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தென்அமெரிக்க நாடான ஈக்வடரின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ராபர்ட்டோ கார்லோஸ் கியூரிக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து பகிர்ந்துள்ளதுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் தீவுக்கு தாம் விஜயம் செய்த நிகழ்வை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா நாடாளுமன்ற இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கதிச்சலானா என்பது ஒரு சாதாரண யோகா பயிற்சி என்றும் உடலை இடது மற்றும் வலது புறங்களில் சுழற்றி அசைப்பதன் மூலம் நமது உடல் இலகுவாகுவதுடன் மென்மேலும் பயிற்சிகளை மேற்கொள்ள மேம்படுவது

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-0037. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 144447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இதோ ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-0037. உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி சரவணன் அவர்கள்.
5: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரத்னா சொன்னது போல இது வந்து ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. வாரந்தோறும் நம்முடைய FM கோல்டு 100.1 MHz 8:30 to 8:30 வரைக்கும் நம்ம விவசாயிகளை சந்திக்கிறோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, அவங்களுடைய அனுபவங்களை கேட்குறோம். விவசாயிகள் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வீட்டு தோட்ட அனுபவங்கள், வீட்டில் என்னென்ன தோட்டம் போட்டிருக்கிறோம், வீட்டில் என்னென்ன செடி கொடி வச்சுருக்கிறோம், தொட்டி வச்சுருக்கிறோமா அல்லது தன் தரையில் செடி கொடி வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வாரந்தோறும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து இந்திய அரசினுடைய வேளாண் அமைச்சகம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம். அறிவிப்பாளர் சொன்னது போல் 044 இது இணைப்பு எண், 29-86-0037 இந்த இணைப்பு எண்ணில் வந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட பேசலாம், உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். உங்களுடைய அனுபவம் எங்களுக்கும் பாடமாக இருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, எப்படிலாம் செய்யலாங்க அப்படிங்கிறத நாமளும் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். விவசாயங்கிறது நம்முடைய உயிர் நாடி, நம்முடைய குலத்தொழில். இந்த குலத்தொழிலில் நீங்கள்லாம் எல்லோரும் தான் ஈடுபட்டு தான் இருப்போம். யாரை கேட்டிங்கன்னா நானும் விவசாய குடும்பம் தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதில் ஈடுபடணும், அதில் ஈடுபடணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று 8:30 to 8:30 வரைக்கும் இந்த ஒலி நிகழ்ச்சி 100.1 ஒலிபரப்பாகுது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாம் சந்திக்கக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
6: உங்க
5: ஊர்ல மழை பெஞ்சுதா?
6: ஐயா நல்ல மழை, அததான் சொல்லணும்னே
5: பண்ணேன். அதான் வேணும், மழை வேணும்.
6: ஆமா, நம்ம
5: அண்டால் பாசுரம் சேவிச்சோம்
6: போன வாரம்.
5: இந்த வாரம் மழை வந்துருச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேய ஆரம்பிச்சிருச்சு.
6: நல்லதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா.

0: ஐயா
1: ஆமாம்
0: சந்தோஷம் சந்தோஷம் ஐயா.
1: ஆமாங்க. இந்த இந்த மழையினால என்ன பலன் ஏற்படும் நினைக்கிறீங்க நீங்க?
0: ஐயா எல்லா பலனும் ஐயா, முதல்ல இப்போ இந்த எல்லாரும் நம்ம வந்து இந்த ஆடிப்பட்டன்றது வந்து எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க ஐயா, அதுல வந்து இதுதான் பிரயோஜனம் நம்மளுக்கு. நம்ம இந்த இந்த கரெக்டான டைம் ஐயா, இது எது வச்சாலும் இதுவாயிடும் ஐயா. கேக்குதுங்களா ஐயா?
1: நல்லா கேக்குதுங்க ஐயா.
0: ஆமா ஐயா, நம்ம கண் கூட பாக்குறோம் ஐயா. நம்ம சாதாரணமா நொழிஞ்சு போயிருந்த செடி எல்லாம் கூட இப்ப நல்லா தவறு வருதுங்க.
1: அந்த மழை தண்ணி பட்ட உடனே அந்த செடி தன்னுடைய முகத்தை காமிக்கும் பாருங்க, செடி கொடிகள் அதை பாக்குறதே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்ல?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா.
1: ஆமா, என்னதான் நீங்க தனித்தனியா ஊத்தி ஊத்தி அந்த செடி கொடியை வளர்த்தாலும் மழை பெஞ்சா கூட இருக்காதுல்ல?
0: இருக்காது ஐயா. அதாவது நானே நம்ம தோட்டம் வந்து அந்த வாழையா அந்த வெயில் வெயில அது இது ஆகாதுன்னே விட்டு நம்ம எதுவும் மருந்து பண்றது இல்ல, ஏற்கதான் பண்றோம்.
1: சரிங்க,
0: இப்ப அது ஒன்னும் ஆகாது எடுத்துடலான்ற கட்டத்துல இருக்கு எல்லாம் கூட இப்ப தவிர நல்லா இருக்கு ஐயா.
1: என்ன செடி கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க? வாழை அப்புறம்
0: வாழை, நம்ம இப்போதைக்கு வந்து வாழைதான் அதிகமா இருக்கு நம்ம கிட்ட.
1: வாழைதான்
0: நம்ம ஐயா,
1: வாழைதான் நிறைய இருக்கு.
0: ஆமா, நம்ம இப்போ அதைதான் பயன்படுத்துறோம் ஐயா. ஏன்னா நம்ம மெடிசன் இல்லாத மருந்து இல்லாத பண்ணன்றதுக்காக அது வேற எதுல போனாலும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
1: சரி,
0: அதுக்காக இதுதான் பண்ணிருக்கேன் ஐயா. கத்திரி இதெல்லாம் போட்டிருந்தோம், இப்போதைக்கு எதுவும் பண்ணல, இனிமேதான் இந்த ஆடியில தான் பண்ணோம் ஐயா.
1: ஆடிப்பட்டம் தேடி விதை.
0: ஆமா ஆமா, ரொம்ப ஐயா அந்த இதுல சூழல் நிகழ்ச்சியில சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த இன்னைக்கு கூட சொன்னீங்க பாருங்க, மண்ணு மண்ணு வந்து மக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய மண்ணுக்கு வேற வேற எதை எதையோ போட்டு அதை இது பண்றோம் அப்படின்ட்டு.
1: ஆமாங்க,
0: நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த வாழை சாறு அப்படியே நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, அப்படியே சாப்பிடுறோம். இப்போ வந்து கொத்தனீங்கன்னா மண்புழு அப்படியே கொத்து கொத்தா இருக்கேன் ஐயா.
1: மண்புழு நிறைய இருக்கு.
0: ஆமாங்க ஐயா, அப்படியே சாப்பிடுறோம்.
1: உயிருள்ள மண்ணுன்னு சொல்லுவோம் நாங்க அதை.
0: ஆமா ஐயா.
1: ஆமாங்க,
0: அது அது அது ரொம்ப அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐயா. பொருளாதாரன்றது அப்பாற்பட்டது,
1: காசு எப்போனா எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம்.
0: ஆமாங்க, இதுதான் மனநிறைவு.
1: நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா,
0: கண்டிப்பா பிறந்ததுக்கான பலன் நம்ம வந்து அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன் ஐயா. நம்ம வள்ளலாரனுடைய கொஞ்சம் இதுல போயிட்டு இருக்கேன் ஐயா.
1: ஆடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் அவரு இல்லீங்களா?
0: இது 20 வருஷமா நான் செருப்பு கூட போட மாட்டேன் ஐயா.
1: அவ்வளவு
0: உண்மைங்கய்யா,
1: உண்மை, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களை வணங்குறோம் நாங்க.
0: இல்லைங்க இல்ல, நம்ம நமக்கு பிறந்தது அதாவது நம்ம தேசத்துல பிறந்ததே ஒரு புண்ணியம். அதனால சில பேருக்கு வந்து அது உணர்ந்தவங்களுக்கு வந்து அது நம்ம நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு பலன் மட்டும்தான், நம்ம வந்து பலனை எதிர்பார்க்க கூடாது.
1: ஆமாங்க,
0: விவசாயியோட கான்செப்டே அதான் ஐயா. விவசாயமே நமக்கு முதல் கான்செப்ட் அதுதான். இன்னைக்கு என்ன பண்றது, ஒன்ன பார்த்து ஒன்னு ஒன்ன பார்த்து ஒன்னு அப்படி போயிட்டு இருக்கு.
1: நிச்சயமா,
0: சரிங்க ஐயா, நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேர சந்திப்போமா?
0: நல்லதுங்க,
1: நன்றி நன்றி. ஆமா பாருங்க, திருவள்ளூர்லேருந்து டில்லிங்கிற அன்பர் பேசுகிறாரு, இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர். மழை அவருக்கு கிடைச்சிச்சு, அதில் ஒரு சந்தோஷம். மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலேன்னு ஒரு பாட்டு, அது கூட போடுவாங்களான்னு தெரியல, போட சொல்லணும் அவங்கள. ஏன்னா அருமையான பாட்டு மட்டும் இல்லை, இந்த நேரத்துக்கான ஒரு பாட்டு அந்த. ஏன்னா பாருங்கள், மழை வர ஆரம்பிச்சிடுச்சு, அங்கங்கே மழை பெய்யுது. இன்றைக்கி கூட சென்னையில் நம்ம மாநகரத்தில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மழையை அனுபவித்தோம் சாயங்காலம். இரவு கூட மழை பெய்யலாம்னு சொல்கிறாங்க வானிலையாளர்கள். நம்ம இதுலேருந்து கூட இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க மழை வரும் அப்படின்ட்டு. அதனால் மழை வரும்போது அதை நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடணும், மழை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மழை பெய்து அந்த செடி கொடிகளை வளர்ப்பதற்கே அது வந்து அதுதான் முக்கியமானது, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் என்னதான் தாகம் எடுத்து டம்ளரில் முண்டு முண்டு குடிச்சிங்கனாலும் தாகம் அடங்காது. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிங்க, அப்படியே அடங்கும். அது மாதிரி தான் மழை. நீங்கள் தன்னால் நீர் பாசனம் பண்ணி பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஒரு பயிரை வளர்க்குறதுக்கும் ஒரு மழை பெய்த பிறகு அந்த பயிரை பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் மழை வரும்போது அதை அனுபவிச்சுக்கணும், மழை வரும்போது அதை சேகரிக்க கற்றுக்கணும். மழை நீர் சேகரிப்புங்கிறது கட்டாயம் நம்மள்கிட்ட இருக்கணும். இதுதான் இந்த நேரத்தில் நம்ம திருவள்ளூர் டில்லி ஐயா மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஒரு பாட்டு கொடுப்பீங்களா?
2: திரைப்பட பாடல் ஒன்று, ராஜா கையவிச்சா திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் நாம் விவசாயிகள் கூட, விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கூட பேசிகிட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறணும்னா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 044 இது இணைப்பு எண், 2986-00-37. ஒரு நண்பர் இணைப்பில் வந்தார், அவரது இணைப்பு கட் ஆகிருக்க, திருப்பி வருவார். வரட்டும், திருப்பி வருவார். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம்ம வந்து 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இருக்கிறோம். திருப்பி ஏதோ கட் ஆகுது, இணைப்பில் ஏதோ ஒரு சிரமம் இருக்குது. வரும், நண்பர்கள் வருவாங்க. எட்டு மணி 28 நிமிடம். இந்த நேரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நண்பர் யாருன்னு பார்த்துருவோம். பொதுவாக விவசாயங்கிறது வந்து நம்ம இயற்கையை நம்பி செய்யக்கூடிய ஒரு தொழில். வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம் சார். யார் சார்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: சென்னையில இருந்து பேசுறோம் சார்.
0: உங்க பேருங்க?
1: கமலேஸ்வரி.
0: கமலேஸ்வரி, சொல்லுங்க
1: சார். நாங்க சென்னையில இருக்கோம். வீட்டு தோட்டம் அமைக்கிறது வந்தா எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணிருந்தேன்.
0: ரொம்ப பொதுப்படையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாமா வீட்டு தோட்டங்கிறது வந்து ரெண்டு வகையா அமைக்கலாம். ஒன்னு வந்து உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா, வீட்டை சுத்தி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வீட்டு தோட்டம் அமைக்கலாம். நான் மாடியில் இருக்கேன் சார், வீட்டு தோட்டம் வைக்கிறதுக்கு எனக்கு கீழே இடம் இல்லை சார், தரம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் தொட்டியில் செடி கொடிகளை வளர்க்கலாம். இப்படி ரெண்டு வகையாக வளர்க்கலாம். என்ன மாதிரி செடி கொடிகளை வளர்க்கலாம்?

0: வீட்டில் நமக்கு தேவையான செடி கொடிகளை வளர்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு ரெண்டு காய்கறி செடி வச்சுக்கலாம், ஒரு கத்திரி, ஒரு மிளகாய், ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி கொடியை கூட ஏற்றி விடலாம். இதெல்லாம் வீட்டு தோட்டத்திலே வச்சுக்கலாம். நீங்கள் தன் தரையில் இடம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நிறைய மரப்பயிர்கள் கூட போடலாம். மரப்பயிர்களுக்கு ஒரு நிழலுக்கு ஒரு வேப்ப மரம் வைக்கலாம், ஒரு புங்க மரம் வைக்கலாம், நிறைய இடம் ஒரு தென்னை மரம் வைக்கலாம், ஒரு மாமரம்.
1: கொஞ்சம் தான் இடம்
0: இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன செடியாக வைங்க, பெரிய மரமாக வைக்காதீங்க. பெரிய மரமாக வச்சிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர் இருக்கையா, சுவர் இருக்கு இல்லையா வீட்டுடைய சுவர், அதை காலி பண்ணிடும். அதனால் பெரிய மரமாக வைக்காமல் சின்ன மரக்கன்றுகளாக வைக்கலாம். சின்ன மரக்கன்றுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யா கன்று வைக்கலாம், ஒரு சப்போட்டா கன்று வைக்கலாம். இதனுடைய வேறு எந்த வித பாதிப்பையும் எதுக்கும் ஏற்படுத்தாது, சரிங்களா? அந்த மாதிரி வேர் அதிகம் ஓடாத, ஆணி வேர் இல்லாத சின்ன மரங்களை குறுமரம்னு சொல்லுவோம் நாங்கள். குறுமரங்களை நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் சுற்றிலும் இடம் இருந்தால் வைக்கலாம். அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம், தொட்டி வாங்கி வைங்க. இன்றைக்கி நிறைய தொட்டிகள் விதவிதமாக கிடைக்கிது. தொட்டிலையும் பார்த்திங்கன்னா மண் தொட்டி விற்குது, பிளாஸ்டிக் தொட்டி விற்குது, க்ரோ பேக்ஸ் விற்குது. க்ரோ பேக்ஸ் ஒரு 5-6 பேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிங்க. அதுலேயே அடியில் ஓட்டெல்லாம் இருக்கும், அந்த ஓட்டையை மறைச்சி மேலே மண்ணெல்லாம் கொட்டி தாய் மண், கொஞ்சம் மண்புழு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான 4 விதையை ஊனி வச்சிங்கன்னா அழகாக முளைச்சி 4 நாள் 5 நாளில் முளைப்பு வந்துடும். நீங்களே பார்க்கலாம் அந்த முளைப்பை. முதல்ல ஒரே ஒரு க்ரோ பேக்ஸ் அல்லது ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு அதில் விதைகளை போடுங்க.
1: ஓகே,
0: அதில் எப்படி வளருது அப்படின்னு பாருங்கள். அந்த ஒரு பேக்கு வளர்ந்ததை வச்சு அந்த அனுபவத்தை வச்சுட்டு இன்னும் ஒரு 2 பேக்குக்கு மாறுங்க. இது மாதிரி 2, 4, 6 அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் நீங்களே கொண்டாந்துருவீங்க. க்ரோ பேக்ஸில் தான் வளர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. வீட்டில் நம்ம பிளாஸ்டிக்கு குடம் வச்சுருப்போம், அல்லது வீட்டில் பிளாஸ்டிக் வாளி, வீட்டில் குளிக்கிறதுக்கு டப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் பழசாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி பிளாஸ்டிக்காரங்கள்கிட்ட விலைக்கு போட்டுருவோம். போடாதீங்க, போடாமல் அந்த பேசின் அல்லது டப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் அடியில் 2 ஓட்டை போட்டுவிட்ருங்க. நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா எக்ஸஸ் வாட்டர் வெளியில் வரதுக்காக, தண்ணி வரதுக்காக அதில் 2 ஓட்டையை போட்டு விட்டு அதில் ஒரு சில்லியை வச்சு மேலே மண்ணை போட்டுவிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மீடியம் செடி கொடி வளர்கிறதுக்கு. அதில் 4 விதையை போட்டிங்கன்னா அழகாக வளர்ந்து வந்துடும். கீரை விதைகளை அப்படியே தூவி விடுங்க, அழகாக முளைச்சி வந்துடும். வாழை வளர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க தொட்டியில். ஒரு 2 நாளைக்கு
1: முன்னாடி,
0: ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி குரோம்பேட்டைக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே ஒருத்தர் வீட்டில் பார்த்தோங்க, கிட்டத்தட்ட 100 தொட்டி செடி இருக்குது. 100 எண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ இருக்குது. சுற்றியிலும் வீட்டை சுற்றியிலும் வச்சுருக்கிறாங்க. எப்படிங்க பராமரிக்கிறீங்கன்னு கேட்டோம். அதுதான் எங்களுக்கு வேலைங்க. நாங்கள் வாக்கிங் போக மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். இந்த செடி கொடிகளை பராமரிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. வீட்லேயும் பச்சையை பார்க்குறோம் நாங்கள். வீட்டில் அவங்க வீட்டில் தான் பார்த்தோம், ஒரு தொட்டியில் அழகாக வந்து 2 வாழை மரம் நின்றுச்சு. இதில் ஏங்க இத்தனை வாழை மரத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஒன்றுத்தை மட்டும் வச்சுக்கிங்க, ஒன்றுத்தை வெட்டி விட்ருங்கன்னு சொன்னோம் நாங்கள். இல்லைங்க, நாங்கள் வந்து தாருக்காக விடலை, இலைக்காக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டோம். கரெக்டு தான் அது. இலைக்காகனா நீங்கள் 2 மரம் கூட விடலாம். அதில் தார் விடணும் அப்படின்னா நீங்கள் ஒரே 1 மரம் தான் விடணும். அப்போ தான் அந்த இடம் தான் அதுக்கு பத்தும். அது மாதிரி ஒரு 100 தொட்டி கூட வச்சு நாம் தாராளமாக பராமரிக்கலாம். இன்றைக்கே கமலேஸ்வரி ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி வேண்டாம், மணி ஆகிடுச்சு, நாளைக்கு ஆரம்பிக்கட்டும். சரியா?
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக. வீட்டு தோட்டத்தில் நீங்களும் 2 செடி கொடி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னை கமலேஸ்வரிக்கு ஒரு வாழ்த்து. அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரத்னா, ஒரு பாட்டு கொடுப்பாங்களா?
2: நேர்களே, எஃப்எம் கோல்டு வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது திரைப்பட பாடல் ஒன்று. ராஜ பார்வை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், SP ஜானகி, TV கோபாலகிருஷ்ணன் பாடியிருப்பாங்க.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் வழங்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இது. இதில் நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். 044 இது இணைப்பு எண், 2986-00-37 இந்த எண்ணில் தொட்டு வாருங்கள். தொட்டு வந்தீங்கன்னா நம்ம கூட நீங்கள் பேசலாம். நமக்கு ஐஎம்டி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு மழை, இடியுடன் கூடிய மழை கிடைக்கக்கூடிய இடங்கள்னு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரளவுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் மழை இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிதமானது முதல் ஓரளவுக்கு நல்ல மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ள இடங்கள் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், நீலகிரி, திருப்பூர், வெள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை, அங்கேயும் கூட கொஞ்சம் லேசாக இடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் மழை பெய்யுது, நல்லது. ஆடிப்பட்டம் தேடி விதை, இன்னொரு பட்டம் பார்த்திங்கன்னா தைப்பட்டம். இந்த ரெண்டு பட்டங்கள்லையும் காய்கறி சாகுபடி நிறைய செய்யலாம், விவசாயிகள் அப்படி தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இது எந்த பட்டமுமே வேணாம் சார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது? நீங்கள் வந்து

0: க்ரீன் ஹவுஸ் போடணும், பச்சை கலரில் ஒரு நெட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ளே பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பட்டமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எப்போ வேணால் நீங்கள் எந்த விதையே வேணால் தாராளமாக சாகுபடி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன் இருக்கும். தண்ணி நீங்கள் நீர்ப்பாசனம் வந்து ஒன்று ஃபாகஸ்டில் கொடுப்பீங்க, இல்லட்டினா சொட்டு நீராக கொடுத்துருவீங்க, இல்லட்டினா தெளிப்பு நீராக கொடுத்துருவீங்க. உரமும் அதிலே கொடுத்துடலாம். அந்த மாதிரியே நீங்கள் காய்கறி தாராளமாக சாகுபடி பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் பெரிய அளவு வீட்டு தோட்டம்னா நீங்கள் இந்த ரெண்டு பட்டத்தில் தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பயிர் சாகுபடி பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 300 கிராம் காய்கறி சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. நாமளே நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்குப்போம், எத்தனை பேர் 300 கிராம் சாப்பிட்றோம், 30 கிராம் சாப்பிட்றோம்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டோம்னா அப்போ நம்ம காய்கறிகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது தெரியும். நிறையா எல்லாம் அரிசி சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நிறையா ஒரு காலத்தில் அரிசி வேண்டாங்க, சப்பாத்தி அது மாதிரி கோதுமை உணவாக பார்த்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா தானியங்களும் ஒன்று தான். அப்புறம் இன்றைக்கி அடுத்தபடியாக என்ன பண்ணுங்க, சிறுதானியத்துக்கு மாறிட்டாங்க எல்லோரும். கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி மைனர் மில்லட்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுதானியத்துக்கு மக்கள் மாறிட்டாங்க. அந்த மாதிரி சிறுதானியங்களையும் தாராளமாக நம்ம இப்போ நம்முடைய உணவில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, நம்முடைய சுவர் இருந்தால் தான் சித்திரம். நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய நடை உடை பாவனைகள்லாம் இருக்கும். அதனால் நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, நிறைய வேலை செய்யுங்க. உழைப்பு தான் முக்கியம். உழைப்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலும் உள்ளமும் நல்லாயிருக்கும். அதற்கு தேவையான காய்கறிகள், அதுக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள், பண்டங்களை நாமளே உற்பத்தி பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அதை பார்க்குறதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மாநகரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பகுதியில் ஏதாவது உழவர் சந்தை இருக்கான்னு பாருங்கள். அந்த உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நாட்டு காய்கறிகள் கிடைக்கும், நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். உழவர் சந்தையை விட வெறும் சந்தை, வார சந்தைன்னு கிராமங்களில் வச்சுருப்பாங்க, அங்கே போய் பாருங்கள். அந்த கிராமங்களில் இருக்கிற வார சந்தையில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு பெரிய ஒரு கம்முன்னு உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போனீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிற ஹைப்ரிட்டில் நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். அந்த காய்கறி விதைகளை நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த நாட்டு காய்கறி விதைகளை போட்டு நம்ம சாகுபடி பண்ணோம்னா, நம்ம தொட்டிலையோ அல்லது வீட்டிலையோ வச்சு வளர்த்தோம்னா நமக்கு தேவையான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் கிடைக்கும். நாட்டு காய்கறிகளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால் நாட்டு காய்கறிகளை நீங்கள் தாராளமாக சாகுபடி பண்ணலாம். இல்லை சார், எனக்கு இதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய காய்கறி விதைகள் இப்போ வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு சீட் வெண்டிங் மிஷினே வச்சுருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போங்க, அங்கே நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 10 என்ன கேட்குறீங்களோ அந்த சீடு விதை கிடச்சிடும் உங்களுக்கு. அந்த பேக்கெட் டப்புன்னு வந்து வெளியில் விழும், ஏடிஎம்மில் பணம் விடுற மாதிரி விழும். அதனால் அந்த மாதிரி 10 ரூபா பணத்தை போட்டு நீங்கள் தேவையான வெண்டை, கத்திரி, தக்காளி, ஏதோ ஒரு எந்த விதை கேட்குறீங்களோ அந்த விதை வரும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 10 ரூபாய் உள்ளே சுழச்சிங்கன்னா வெளியில் வரும். காய்கறி விதை வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி விதைகள்லாம் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்தில் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். அந்த அதை வளர்த்து அதை சாகுபடி பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மகசூலை நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். அதில் கிடைக்கிற பேரின்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதுதான் அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதனால் 8:42:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு ரத்தனா டைம் கொடுப்பாங்களான்னு தெரியல சார். முடிங்க சார், டைம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியே அவங்களுடைய முக பாவனையில் எனக்கு தெரியுது. அதனால் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரமும் வந்துடுச்சு. ஒரு 2-3 நேயர்கள் வந்தாங்க, 2 பேர் நல்லா பேசுனாங்க, ஒருத்தர் பாதியிலே கட் பண்ணிட்டு போயிட்டார், கோவத்தில் போயிட்டார், என்னென்னு தெரியல. அடுத்த வாரம் வருவார். நாங்கள் திருப்பி அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சி நடத்துவோம். நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் சொல்லணும். உங்கள்கிட்டேருந்து கருத்துக்களை நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், ரேடியோக்காரங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். எங்களை விட நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா உங்களுடைய அனுபவம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்வோம். இதோ உங்களுக்கு ரத்னா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:44 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ, ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் அஜே. ஐ லவ் யூ மை டியர் லிஸ்னர்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் இன் தி சென்ஸ் ஸோ மச். அண்ட் ஐ லவ் யூ டில் மை லாஸ்ட் பிரெத், தட்ஸ் ஃபர் ஷுர். அண்ட் ஐ வாண்ட் யூ மேக் யூ ஸ்லீப் டைட். வாட் ஐ எம் கோயிங் டு ப்ளே த ட்ராக் நெக்ஸ்ட் இஸ் ஸ்டிங் ஃபீட் செப் மாமிஸ் டெசர்ட் ரோஸ். ஹியர் கோஸ் த ட்ராக். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ராக், வண்டர்ஃபுல் ட்ராக். லிசன் டு திஸ் ட்ராக் அண்ட் ஸ்லீப் டைட் மை டியர் லிசினர்ஸ்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:52 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் டைம் மை டியர் லிஸ்னர்ஸ் கோ டு ஸ்லீப். அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் லாஸ்கிட் சிப்ஸ் குஷாலா பாயாஸ். லிசன் டு மியூசிக் அண்ட் ஸ்லீப் டைட். லவ் யூ லட்ஸ்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இப்போ கேட்கலாம் திரை கானம். திருடா திருடா திரைப்படத்துக்காக அனுபமா சுரேஷ் பீட்டர்ஸ் பாடிய பாடல்.

0: நேர்கள் இதுவரை திரைகாணம் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

அடுத்து எஸ்பி பாலசுமணியம் சித்திர பாடிய பாடல். ஏர்போர்ட் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: Good night.
1: Good night.
2: அடுத்து வெண்ணீர் ஆடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் பி. சுசீலா பாடியது.

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலை வரிசை. நாம் இப்பொழுது கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரோஜா திரைப்பட பாடல்களை கேட்கலாம். மின்மினி பாடிய பாடலில்

0: அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.
1: ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் கூசுந்தரி

ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.

ஒலித்த பாடலை பாடியவர் ஹரிஹரன். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை. ஜிக்கியின் குரலில் ஒலிக்க வருகிறது

செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம்,

நேரம் 2:45. 40 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

இதுவரை 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் நீங்கள் கேட்டீர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை.

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நேரம் இப்பொழுது 3:10. நாம் கேட்கலாம் இனிய ராகம், பண்டிட் ஜிதேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு கேட்போம்.

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 4:10. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம், நாகஸ்வர இசை. சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஸ்ரீமன் நாராயணா பௌளி ராகம் ஆதிதாளம், அன்னமாச்சாரியார் கீர்த்தனை.

மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாதிஞ்சேனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபிராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரலக்ஷ்மி நமோஸ்துதே. கௌரி மனோகரி ராகம் ரூபகதாளம் மைசூர் வாசுதேவாச்சாரியார் இயற்றியது.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஸ்ரீசக்கர ராஜ ராகமாலிகா ஆதிதாளம் அகஸ்தியர் ஏற்றியது.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சோழகிரி எஸ் தந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 5:10. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நாம் கேட்கவிருப்பது புலரும் பொழுது. முதலாவதாக சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில்

தொடர்வது. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சித்ரா ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடிய பாடல்.

0: மனதிற்க வந்தவள உயிர் மூச்சால் இருக்கணும்.
1: மரப்பு வரப்பு இல்லாம இந்த மச்சானம் நடந்துக்கணும்.
0: ஒரு முந்தான விரிக்க வந்தவள உயிர் மூச்சால் இருக்கணும்.
1: மத்த பண்களை கண்டு கூசணும், பெத்த தாய போல் எண்ணி பேசணும்.
0: அத்த மவனை தாண்டி அடைக்கணும், அதிலும் மூணு நாள் தள்ளி இருக்கணும். நாகம்மா ஜெங்க நல்லம்மா நல்ல பாசுமா.

0: கணவன் மனைவி குடும்பத்தை அவ என்னாடு காத்திருப்பா.
1: காவல் தெய்வம் நாகம்மா என்று பெண்ணால பார்த்திருப்பா.
0: கணவன் மனைவி குடும்பத்தை அவ என்னாடு காத்திருப்பா.
1: பொங்கித்தீருவா, தாயும் மாறுவா,
0: அன்பும் பாசமும் கெட்டு போவத

நேரம் 5:32 25:05. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தட்லானி ஆகியோர் குரலில் வேதாளம் திரைப்பட பாடல்.